நான் நீங்களோட பிரியப்பட்ட ரஜினிகாந்த். ரேடியோ மிர்ச்சியோட எல்லா லிசனர்ஸ்க்கும் என் ஹாப்பி ஓனம் சங்கதி ஹோட்டல்.